0: கூடு காயா கூடு கப்பட கூடு ரூபியப்பா கூடு மியா கூடு பிபி கப்போய கா கூடு குடே ஹோ லகா பிசரியா கர்த்தா கிஸ் நாள் கீச்சை தோஸ்தி சப் ஜக சல்லனஹா கூடு மிட்டா கூடு மாக்கியோ கூடு டோபே போ ਨਾਨਕ ਬਖਾਣੇ ਬੇਨਤੀ ਤੁਧ ਵਾਚ ਕੂੜੋ ਕੂੜ ਮਹੱਲਾ ਪਹਿਲਾ
1: ਸੱਚ ਤਾਂ ਪ੍ਰਜਾਣੇ ਜਰਦ ਸੱਚਾ ਹੋ ਕੂੜ ਕਿਮਲ ਪ੍ਰਤਨ ਕਰੇ ਅੱਛਾ ਧੋਏ ਸੱਚ ਤਾਂ ਪ੍ਰਜਾਣੀਏ ਜੋ ਸੱਚ ਤੇਰੇ ਪਿਆ ਨਾ ਉਸਮਰ ਰਹੱਸੀ ਐ ਤਾਂ ਪਾਏ ਮੁਖ ਦੁਆਰ ਸੱਚ ਤਾਂ ਪ੍ਰਜਾਣੀਏ ਜੋ ਜੁਗਤ ਜਾਣ ਜੀ ਧਰਤ ਕੈ ਸਾਧ ਕੈ ਵਿੱਚ ਦੇ ਕਰਤਾ ਵੇ ਸੱਚਤਾ ਪ੍ਰਜਾਣੀਏ ਜੋ ਸਿੱਖ ਸੱਚੀ।